0: நிலா அல்ல உன் வாலிபம் நிலா.
1: எம் எஸ் விஸ்வநாதன்.
0: நிலா நிலா எனும் கட்டிலா தொட்டிலா மண்ணிலா பெண்ணிலா எல்லாம் லா லான்னு எழுதியாள். ஒரு 20 மினிட்ஸ் மெட்ரின் எழுதி ஒரு 20-25 மினிட்ஸ் ஃபுல் சாங் ஓகே டியூன் எழுதியாள். அதுமட்டு பரஞ்சு எடுக்கு. ஞான் ஜோதிச்சு கவிஞரையா என்னடா பெரிய டியூன் போட்டேன்னா பாத்தியா பாட்டு நல்லா வந்துருக்கு. இன்னும் சில லா எல்லாம் விட்டீங்க நீங்க அப்படின்னு விட்டேன். சன்னின் லா ஃபாதரின் லா மட்டும் இங்க நேரம் எங்களுடைய பழக்க வழக்க அங்க நிற்கணும். ஒரு கவிஞரும் ஒரு கம்போசர் நோ ஈகோ அட் ஆல் எல்லாரையும் இன்ஸ்பிரேஷன். அடுத்து இருக்கிறவர் ரைட்டர் சாங் ரைட்டர் ஹீரோக்கள் இட் இஸ் டீம் ஒர்க் நாட் ஒன் மேன் ஷோ. எனக்கு கிட்டிய பிரகாசங்கள் ஆ வெளிச்சங்கள் எனக்கு கிட்டிய வெற்றி வெற்றிக்கு வரையும் அதக்கா நாட் ஒன்லி ஒன் மேன் ஷோ டீம் ஒர்க். அது கொஞ்சம் நான் இப்பொழுது